நல்லா கொண்ட தூரம் வெளியே போய் ஆயனா மங்களகிரி கொண்டல்லா பானுகாலசாமி அவதாரம் எத்தி மாத்திரம் அக்கட கொலுவு தீரிண்டு மல்ல கொந்த தூரம் வெள்ளிப்போயின ஆయన யாதகிரி குட்ட மீத யாதகிரி நரசிம்மசாமி పుట్టిండు మల్ల కొంత దూరం వెళ్ళిపోయి ధరంపూరి లోపల ధరంపూరి నరసింహ